0: തകിട പത സദ്യം കതക ജുന തകദിം കതക ജുന തദിം പതം പതം പതം
1: ரிககரி சரிரி சனி சசனி தனி நித பதத பம பப மகம மகரி ககரி சசர சாசரி ரி ரி ரி கரி சரி கரி சனி தப்ப மபதனி சா
0: சக்கர நகர தத்திம் கத்தர கத்தர தத்திம் கத்தர தத்திம் கத்தர தத்திம் கத்தர தத்திம்